0: this afternoon on the big screen buzz. We look at a movie titled Blast, starring Action King Arjun. Now, it is a martial arts action film directed by Subhash K. Raj in his debut. Well, let's take a listen to a little bit of this movie.
1: நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. யாருக்குன்னே நடந்தாலும் தட்டி கேட்கணும்.

அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.